ஆறு அகரனு மாத்து வேது கதி ஆறு பௌகலா அகனு தப்பதாவு பாண்டா பாவு அமிர்த்து தேத்துட்டாலு கடிய சப்து சட்டி டக்கசாலு

நமோ சர்வபூபே, நமோ சர்வகாபே, நமோ சர்வதாபே, நமோ சர்வகாலே, நமோ சர்வபாலே, நமஸ்தாஸ்த தேவ, நமஸ்தங் அபேவ, நமஸ்தங் ஜனமே, நமஸ்தங் சுரமே, நமோ சர்வகவுனே, நமோ சர்வபவுனே, நமோ சர்வரங்கே, நமோ சர்வபங்கே, நமோ காலகாலே, நமஸ்தாஸ்த தயாலே, நமஸ்தங் அப